சிதற ஜெய்கமனி ஒன் மைமூனா மைமூனதுல் ஜாரியதுல் கதீமி பிந்துல் கதீம் தில்மீசதுல் கதீமி வாஜுக மொக்கல் யல்னா ஹம்காராங்க தெகுது ஃபந்தி வெர்த்தி அம்தராங்க யல்லனா அம் ஹாலிஸ் புலஹுபுமுலெக்கு டிஃபஜி ஹாஜம் ஃபுங்கு சொம்மு டெக்கு மகன் மொய்வி சலவாத்து ரப்பி அலா முஹம்மதி.

0: ஹஸ்பில்லா பிஸ்மில்லா இன்ன வழி அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம இன்னக அந்த அல்லதீ அன்அம்த ஃபஅலம்த வஅந்த அல்லதீ ஃபதஹ்த ஃபஅல்ஹம்த வலக்கல் ஹம்து கமா அக்ரம்த ஃபஃபஹம்த ஃபகுல்த வகவலுக்கல் ஹக் வஅதுக ஸித்க் ஸனுக்ரிக ஃபலா தன்ஸா வகுல்த வஅல்லம இன்ஸான மா லம் யஅலம் வகுல்த வஅல்லம்னா மின் லதுனா இல்மன் وقلت وعلم آدم أسماء كلها أسألك بفضلك من فضلك أن تعلمني كما علمتهم وتلهمني كما ألهمتهم وتحفظ ما منعت به عليه كما حفظته عليهم فقلت إنا نحن نزلنا ذكر وإنا له لحافظون وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما. mbokk julit yi mbokki talibi yeen ñi diglu ci Touba Monde bi ci seen lañ xosi doon leen Touba Monde bi nekk fi ci Touba Itaal kaddu gi di bay ko fi ci Touba Milano ci studio Serigne Mahamoudou Muntaha Mbacke mom Cheikh Mahamoudou Bassir ñi ngi leen di nuyu di leen siyaar ci seen émission bi tuddé Zadul Mouridin di waxtaan wo xamne dañ leen koy tànnal ci waxtaan yi nga xamne lenn ci njabot ak serigne bi ñoo koy amal rawantena lu mel ni waxtaan yi ñuy def ci weeru koor ci jumaay ju mag ji wala lu mel ni xutbay aljuma yi nga xam ne ñu ngi koy amal ci Touba wala ci yeneen gox yi faccantikoo. tey ñu bëgg leen a indil xutba aljuma boo xam ne Serigne Ahmad Rafaï Mbacke moom Cheikh Mohamed Fadil mooy ki nga xam ne moo def waxtaan wi, mu di waxtaan woo xam ne mi ngi jëm rek ci weeru Rajab, limu lamboo ci ay njariñ ak limu lamboo ci ay mbuut rawantene ci yoonu murid. kon ngir bañu gudde rek émission bi niñ ko tudde woon mu di waxtaan yi leen di tànnal, nga xam ne waxtu wa ne dinañ ubbi waxtaan rek wax fi mu jëm daal leen di bàyyi ki nga xam ne moo war a def waxtaan wi. kon ñu jébbal kaddu gi Serigne Ahmad Rafaï Mbacke moom Cheikh Mohamed Fadil ci xut boobu am solo bi nga xam ne yëkkandiku dina ko te lépp itam jëm ci weeru Rajab. kon Serigne bi bisimilah.
1: mbokki julli ji gannaaw ba ñu sant yàlla julli ci yonent bi sallallahu alayhi wa sallam noo ngi bal xaq ñëpp di balu xaq ñëpp yàlla nu yàlla boole jëggal suñu rëcc rëcc suñu diggante ak moom te dox suñu diggante ak suñu moroomi jaam ba li muy wax ne balaa kenn dugg aljana daf koy tàggaleeg moom yàlla nañu yàlla tàggaleeg moom fii ba bu ñu dugg aljanna mu bañ a am benn chart. amin. di ndokkeel mbokki julit yëpp ci weer wii nga xam ne ci lañu nekk muy weeru Rajab, di ndokkeel sénégalais yëpp ak murid yëpp ci weer wi, ndax weer la woo xam ne wu yàlla def ay kéemaanam la ay mbóotam yàlla ni ko yàlla xamal. ba lislaam ñëwagut bokkoon na ci yeenti weer yi nga xam ne ca doya daawuñ ca fayu ak tooñ daawuñ ca tooñ, dañ ko faa bàyyi woon. moom la alquran di wax naan inna iddata shuhuri inda allahi ithna achara shahran fi kitabillah yowma xalaqa assamawati wal arda minha arbaatun xurum. Rajab ci la bokk. waaye bi lislaam ñëwee it yàlla daf caa feeñalaat ci mbuutam yooyu lum ca dencoon, ndax julli gi nga xam ne sallallahu alayhi wa sallam wax na ne ci la ñuy xàmmee ab jullit ak kudul ab jullit, julli googu ci weeru Rajab bi la ko suñu borom wàcce woon ci sayidina Muhammad sallallahu alayhi wa sallam ba mu teg ca ne bu ëllëgee yowmal qiyama bu yàlla di atte jaamam yi kenn ku nekk day xool diggante.